0: பவுண்டரி இல்லாமல் அது தாண்டி போயிடக்கூடாது. கிரிக்கெட்டில் பால் அடித்த உடனே இந்த ஸ்டேடியத்துக்கு வெளியிலேயே போயிடுத்துது. அப்படி அது நம்ம பலத்தை காமிக்கிறோம், அது அங்கே தேவையில்லை. அந்த ரூலுக்கு கட்டுப்பட்டு செய்கிற போது தான் அது சோபிக்கிறது. கேமோ இல்லாட்டா ஆர்ட்டோ எல்லாம் சோபிக்கிறது. இந்த கோலம் போடுற மொழியா, கோலம் போடுறதுல பொட்டு வைக்கிற மொழியா, அதை வந்து எனக்கு என்ன தோன்றதுன்னா ரித்தம்னு தோன்றது. அந்த பொட்டில் வளைஞ்சி இப்படி போடுறது மெலடின்னு தோன்றது. எல்லாத்தையும் ஆர்டிஸ்ட் வந்து ரசிகன் ஆகிட்டானாக்க எல்லாத்துலேயும் பாவத்தை பார்க்கலாம். இந்த பொட்டு வைக்கிறது தாளம் மாதிரி இருக்குது, அதில் மெலடி பூந்து வர்றது. இப்படி இன்னொன்று தோன்றுறது, இந்த பொட்டு வைக்கிறதுங்கிறது கல்பித்த சங்கீதம், அது அசையாது. இந்த வளைஞ்சி வருதுங்கிறது மனோதர்ம சங்கீதம். அது எல்லாமே ஒன்று அசையாமல் இருக்கணும், இன்னொன்று அசையணும். அந்த எதிர்மறை சக்தியில் தான் வயலினில் வந்து தந்தி அசையலை, போ வந்து கிராஸில் போகிறது. வீணையில் ஃப்ரெட்டு தந்தி அசையலை, விரல் வந்து போயின்ட்டுருக்கு. ஃப்ளூட்டில் அதனுடைய பேம்பு அதனுடைய ஹோல்ஸ் அப்படியே இருக்குது. இந்த விரல் வந்து அந்த காத்தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி பொத்தி விடுறது, அதில் மியூசிக் வருது. இது மாதிரி வாய்ஸ் உடம்பு அசையாமல் இருக்குது, வோக்கல் கார்ட்ஸ் அசைஞ்சு நாதத்தை உண்டு பண்ணுறது.
1: ഇന്ന് കാലം സാക്ഷിയിൽ നമ്മൾ കേട്ടത് ലാൽഗുഡി ജയരാമന്റെ ശബ്ദം.